0: ரசகொட்டு குரு குரு போலோச்சிரு ஓணிகுரு பட்டைச்சிரு
1: ஐ பிரேமதாசு போசு கெட்டி ரெச்சி போன போல ரங்கடல்ல கீழு குர்ரம் எக்கி போன
0: சிரு சிரு கே குரு ஸ்லோலி சிரு சம்பஸ்தகுரு நாடு கட்டா பிரேம நகரு நேடு நீதே சான்ஸ் பிரதரு
1: அதிரி போயே பில்ல பிக்கரு அரக தேஸ்தா.